0: Now, TVK's pitch for Vijay as Prime Minister is now gaining momentum after Arthur Arjun called for a Tamil Prime Minister. Another TVK minister, Sarath Kumar, has now endorsed Vijay as the next Prime Minister. Backing the Tamil Nadu Chief Minister Vijay, the TVK minister says that the Chief Minister works round the clock for the people, day in and day night, AM or PM, and then when there is no break, when it comes to his duty. And that's why the minister says that he believes that Vijay should become the next Prime Minister.
1: இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம் ஆகும் இருக்கும் எங்கள் தலைவா நாளைய பாரதத்தின் பிஎம் நீங்கள்தான் ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ நாளைய பிஎம் நீங்கள்தான் நாளைய பிஎம் நீங்களேதான்
2: இதை குறிப்பிட்டார்கள் 50% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு பலன்தானே அப்படின்னு கிடையாது 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு அதை மாற்றப்பட வேண்டும் தென்னிந்தியாவிலிருந்து ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும் அதிகாரம் உத்தரப்பிரதேசிக்கோ பீகாருக்கோ குஜராத்துக்கு மட்டுமல்ல நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும்
0: Well, my colleague Sam now joins us on the broadcast to bring us the details. Sam, you know, an important update coming in. Of course, you know, the past couple of days, we've really seen a push coming in for the youth. And now the TVK believes that Vijay should become the Prime Minister. They even now advocating for him inside the Assembly. If you could just walk us through the details, what exactly is the buzz looking like in Tamil Nadu?
3: Well, this is the second time in the recent past the two ministers have sounded and touted that Vijay could be a prime ministerial material in India. And this particular minister, Sharath, is also facing allegations of using substance after an unverified video showed him crushing some powder, which the opposition claims is a drug substance, and he calls it a tablet for his child. It's in this context this comment ought to be seen, whether

0: वक्त रिन्यू बदल रहा है इंडिया की क्लीन एनर्जी की कहानी, और इसके साथ है सूरज, हवा और पानी। रिन्यू क्लीन एनर्जी हमसे है।
1: मीठा या नमकीन, चाहे जैसे खाओ, 100% सूजी से बनी आर प्योर वर्मिसली, स्वादिष्ट, सेहतमंद हर रोज।
2: Now TVK's pitch for Vijay as Prime Minister is now gaining momentum after Arthur Arjun called for a Tamil Prime Minister. Another TVK Minister, Sarat Kumar, has now endorsed Vijay as the next Prime Minister. Backing the Tamil Nadu Chief Minister Vijay, the TVK Minister says that the Chief Minister works round the clock for the people, day in and day night, AM or PM, and then when there is no break, there when it comes to his duty. And that's why the Minister says that he believes that Vijay should become the next Prime Minister.
3: இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம் ஆகும் இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் பிஎம் நீங்கள்தான். ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ, நாளைய பிஎம் நீங்கள்தான், நாளைய பிஎம் நீங்களேதான்.
4: இதை குறிப்பிட்டார்கள், 50% இன்கிரீஸ் ஆகும் பொழுது நமக்கு பலன் தானே அப்படின்னு. கிடையாது, 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவிலிருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசிக்கோ, பீகாருக்கோ, குஜராத்துக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும்.
2: Well, my colleague Sam now joins us on the broadcast to bring us

0: सूरज, हवा और पानी। रिन्यू क्लीन एनर्जी हमसे है।
1: मीठा या नमकीन, चाहे जैसे खाओ, 100% सूजी से बनी आर प्योर वर्मिसली, स्वादिष्ट, सेहतमंद हर रोज।
2: A world of questions, ideas that challenge the ordinary, conversations that connect countries and cultures, where different worlds find common ground. NDTV World brings Nepal's ideas to the world. NDTV Anviksha, Ideas Across Borders, The Nepal Dialogue, 27th August, Kathmandu, Nepal.
3: Now TVK's pitch for Vijay as Prime Minister is now gaining momentum after Arthav Arjun called for a Tamil Prime Minister. Another TVK Minister, Sarath Kumar, has now endorsed Vijay as the next Prime Minister. Backing the Tamil Nadu Chief Minister Vijay, the TVK Minister says that the Chief Minister works round the clock for the people, day in and day night, AM or PM, and then when there is no break, then when it comes to his duty. And that's why the Minister says that he believes that Vijay should become the next Prime Minister.
4: இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம் ஆகும் இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் பிஎம் நீங்கள்தான். ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ, நாளைய பிஎம் நீங்கள்தான், நாளைய பிஎம் நீங்களேதான்.
5: இதை குறிப்பிட்டார்கள், 50% இன்கிரீஸ் ஆகும் பொழுது நமக்கு பலன் தானே அப்படின்னு. கிடையாது, 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவிலிருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசிக்கோ, பீகாருக்கோ, குஜராத்துக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும்.
3: Well, my colleague Sam now joins us on the broadcast to bring us the details. Sam, you know, an important update coming in. Of course, you know, the past couple of days, we've really seen a push coming in for the youth. And now the TVK believes that Vijay should become the Prime Minister. They even now advocating for him inside the Assembly. If you could just walk us through the details, what exactly is the buzz looking like in Tamil Nadu?
6: Well, this is the second time in the recent past the two ministers have sounded and touted that Vijay could be a prime ministerial material in India. And this particular minister, Sharath, is also facing allegations of using substance after an unverified video showed him crushing some powder, which the opposition claims is drug substance, and he calls it a tablet for his child. It's in this context, this comment ought to be seen, whether it's an act of sycophancy to save his seat, or is it a genuine hint by the party through various voices to project Vijay as a potential prime ministerial candidate in the years to come? Interestingly, it's after a long time a name from southern India is being projected for the top slot. And it's in this context, this particular comment has become important and is gaining momentum. We'll have to wait and watch whether Vijay would respond to this. And if the party and Vijay himself are serious about this, then his being the Chief Minister of Tamil Nadu now is a great opportunity for him to prove that he can deliver, he can bring about good governance,

0: वक्त रिन्यू बदल रहा है इंडिया की क्लीन एनर्जी की कहानी, और इसके साथ है सूरज, हवा और पानी। रिन्यू क्लीन एनर्जी हमसे है।
1: मीठा या नमकीन, चाहे जैसे खाओ, 100% सूजी से बनी आर प्योर वर्म, इसलिए स्वादिष्ट सेहतमंद हर रोज।
2: Now TVK's pitch for Vijay as Prime Minister is now gaining momentum after Arthur Arjun called for a Tamil Prime Minister. Another TVK Minister, Sarat Kumar, has now endorsed Vijay as the next Prime Minister. Backing the Tamil Nadu Chief Minister Vijay, the TVK Minister says that the Chief Minister works round the clock for the people, day in and day night, AM or PM, and then when there is no break, there when it comes to his duty. And that's why the Minister says that he believes that Vijay should become the next Prime Minister.
3: இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம் ஆகும் இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் பிஎம் நீங்கள்தான். ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ, நாளைய பிஎம் நீங்கள்தான், நாளைய பிஎம் நீங்களேதான்.
4: இதை குறிப்பிட்டார்கள், 50% இன்கிரீஸ் ஆகும் பொழுது நமக்கு பலன் தானே அப்படின்னு.

0: extreme significance for the broader US-India strategic engagement.
1: Everybody here knows I'm the US ambassador to India, and this is an important part of India, and so I'm here visiting for the first time. It is an incredibly beautiful place, and so I'm thrilled to be here, thrilled to see this place. We just had a very good meeting. And we have some follow-ups that we hope to take back to Washington, back to Delhi. But a very warm, a very cordial, and we look forward to building this relationship forward. Last thing I'll share with you is the United States puts out travel warnings. And every so often we reevaluate those travel warnings. I cannot make any big announcements here today, but it is something we're going to look at. New Delhi, the chief minister here, the government here, we believe have made some incredible steps to keeping this area safer.
0: And shifting our focus to the southern state of Tamil Nadu, where the Chief Minister C. Joseph Vijay has now announced a major benefit package for all MLAs to help them carry out constituency work. Well, under the package, every MLA will get a government vehicle with ₹75,000 a month for the driver, fuel and maintenance. MLAs will also get ₹25,000 a month to appoint a secretary. Vijay says that the measures will help MLAs travel across constituencies, hear the issues of the people and also monitor government projects, especially first-timers and those without financial backing. TVK MLA Sabri Ayanganaran has now welcomed the move, saying that he had neither a car nor a job in college, but now his leader, Chief Minister Vijay, has given him both. The DMK has criticized the package, questioning the need for lavish benefits and asking where the money will come from.
2: தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன் அங்கேருந்து. இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏ எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால்
0: Sigurd stories from Tamil Nadu. The state's government has now announced a major change in maternity leave rules for women government employees. Women government employees will now get 365 days of maternity leave for a third child, bringing it on par with first two children. Until now, those with two or more surviving children were entitled to just 12 weeks or 84 days for a third child. TVK government says that this move is perhaps aimed at women's empowerment and also social welfare. DMK has welcomed the move, calling it a good initiative and saying that any step that empowers women is welcome. The party also pointed out that Tamil Nadu already follows a two-child norm. But Congress MP Karthi Chidambaram has questioned the move, saying that while maternity leave is welcome, paternity leave should also be considered. He asked whether families have the financial resources to support a third child and said that the government should not encourage third child births.
4: ஒட்டுமொத்த அறிவிப்புகளும் தளம் தலைப்பை மட்டும் நான் இங்கே வாசிக்க இருக்கிறேன். இருப்பினும் ஒவ்வொரு அறிவிப்பினையும் முழுமையாக வாசித்ததாக பதிவு செய்ய கொள்ளும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்பு எண் ஒன்று, அரசு பெண் பணியாளர்களின் மூன்றாவது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு 365 நாட்கள் வழங்கப்படும்.
5: Tamil Nadu is a welcome stand by the Tamil Nadu government to extend the maternity leave. We all know that the Tamil Nadu's population's family planning has been a success story, and any kind of alterations from that part must be discussed in a much better forum, and

0: for lavish benefits and asking where the money will come from.
1: தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன் அங்கேருந்து. இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏ எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால்
0: ஸ்டோரிஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸ்டேட்ஸ் government has now announced a major change in maternity leave rules for women government employees. Women government employees will now get 365 days of maternity leave for a third child, bringing it on par with first two children. Until now, those with two or more surviving children were entitled to just 12 weeks or 84 days for a third child. TVK government says that this move is perhaps aimed at women's empowerment and also social welfare. DMK has welcomed the move, calling it a good initiative and saying that any step that empowers women is welcome. The party also pointed out that Tamil Nadu already follows a two-child norm. But Congress MP Karthi Chidambaram has questioned the move, saying that while maternity leave is welcome, paternity leave should also be considered. He asked whether families have the financial resources to support a third child and said that the government should not encourage third child births.
3: ஒட்டுமொத்த அறிவிப்புகளும் தலைப்பை மட்டும் நான் இங்கே வாசிக்க இருக்கிறேன். இருப்பினும் ஒவ்வொரு அறிவிப்பினையும் முழுமையாக வாசித்ததாக பதிவு செய்ய கொள்ளும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்பு எண் 1, அரசு பெண் பணியாளர்களின் மூன்றாவது குழந்தைக்கு மகப்பேர் விடுப்பு 365 நாட்கள் வழங்கப்படும்.
4: Tamil Nadu is a welcome stand by the Tamil Nadu government to extend the maternity leave. We all know that the Tamil Nadu's population's family planning has been a success story, and any kind of alterations from that part must be discussed in a much better forum. And I request that the Tamil Nadu health minister will have other people's views being heard and take a decision.
5: We need population stabilization. That is the need of the hour today, and in most of the states now is saying that from earlier it was two child, now it's the one child policy, and maternity leave for the third child is very, very minimal, like, so it won't cause much of an issue. But at the same time, the government should move towards population stabilization methods, because there's already Tamil Nadu's population is 8 crore, and to fulfill the demand and needs of all these 8 crore population in living in a very small space of land is really taxing.
0: Meanwhile, Bengaluru's roads are also facing a massive pothole problem. Despite thousands of crores being spent on repairs, on one key industrial corridor alone, over 300 potholes have been reported. Ritu Rajpurohit, my colleague, brings you this ground report from the Namma city.
6: The Silicon City of India is famous for its IT sector, but its roads have become equally infamous for their poor condition. Thousands of potholes scar the city. Especially a crucial industrial corridor that houses MNCs and connects more than 1,000 industrial units and warehouses. This 7-kilometer stretch alone has more than 300 potholes. The starting point of this industrial corridor has thousands of vehicles that use this stretch every single day. But potholes dominate the entire road.
7: पूरा रोड पूरा बहुत कच्चा है, आने जाने के लिए बहुत तकलीफ हो रही है. देखिए पूरा गड़ा हो गया है, पानी आ रहा है, गाड़ी में मार पड़ता है.
6: For years, crores of rupees have been allocated for road repairs and resurfacing.
8: इधर जाने आने का हम लोग भी तकलीफ होता है, एक्सीडेंट भी होता है. मेरे सामने ही दो तीन बार ऑलरेडी एक्सीडेंट हो गया है बाइक वाला लोग का. इधर रोड क्रॉस करने का टाइम में भी नहीं होता है, गाड़ी चलाने के टाइम में नहीं होता है. इधर इतना बड़ा बड़ा गड्ढा है, वो जाने का टाइम में इधर से मैं भी गिरा है, एक दो बार मैं भी इधर से गिरा है. सरकार को ये भी विनती है, वो थोड़ा रोड सही कर देगा तो अच्छा लगता है और गाड़ी लोग जो जाता है एक्सीडेंट कम हो सकते.
6: But the numbers tell their own story. The civic body has spent 7 crore rupees in 2023 and 2024 and 12.25 crores between 2024 and 2025 just on pothole filling. In 2025, the spending scaled up sharply with 750 crore rupees announced for potholes, 2,200 crore rupees for road repair and construction, and another 65 crore rupees for pothole repairs. The city also spent 694 crore rupees on black topping, 1,241 crore rupees on road relaying, drains, curbs and footpaths, along with an additional 900 crore rupees on Ward Road resurfacing. By the end of 2025, the cumulative road expenditure was estimated at 5,500 crore rupees. And in June this year, another 2,000 crore rupees was promised for road upgrades.
9: In June, the state government sanctioned rupees 2,000 crore to fix Bengaluru roads. Now, will this really end the pothole menace? That, of course, only time will tell us. Now, even as that, we continue to be in the industrial corridor at the end point, that is Jigni. You continue to see how that in multiple roads you will find the street lights are in poor condition. There are places where there are footpaths that are missing. Even if there are footpaths, then they are also seen in a broken stage at this point in time. But of course, the commuters are finding it quite difficult to navigate through these pothole ridden roads. That's something, a bumpy ride that one really is experiencing, and also a back pain ride as well. Now, what the industrial corridor is also arguing here, that when they contribute good enough for the state's economic growth, what are that they're really getting in return are these pothole ridden roads. Now, of course, you see, there has been all that. The argument that's coming in from the locals is also that whenever there are potholes, of course, there are temporary fixes that are done, which does not last for long when the history, you know, before the history basically repeats in itself.
6: At night, pedestrians say they are afraid to walk here. And when it rains, waterlogging adds another layer of danger for motorists.
10: ಅವ್ರು ಇನ್ಫಾರ್ಮ್ ಮಾಡ್ಬೇಕು, ಇನ್ಫಾರ್ಮ್ ಮಾಡಿ ಇದೆಲ್ಲ ಹಾಕಬೇಕು. ಬಟ್ ಇದೆಲ್ಲ ಹಂಗೆ ಇದೆ, ತುಂಬ ವರ್ಷದಿಂದನೇ ಇದೆ, ಅದ್ಯಾರು ಆಕ್ಷನ್ ತಗೊಳ್ತಾ ಇಲ್ಲ ಅಲ್ಲ.
11: ಬಟ್ ಪೆಡೆಸ್ಟ್ರಿಯನ್ ವಾಕರ್ ಸೇಫ್ಟಿ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳಿಕ್ ಬಯಸ್ತೀರಾ? ಇಂಥ ಪಾಟ್ಹೋಲ್ ರೋಡ್ಗಳಿದ್ದಾಗ
10: ಆಕ್ಸಿಡೆಂಟ್ಸ್ ತುಂಬ ಆಗುತ್ತೆ ಇಲ್ಲಿ, ಎಷ್ಟೊಂದು ಜನ ಬಿದ್ದೋಗ್ತಾರೆ.
6: ಫ್ರಮ್ ರೆಸಿಡೆಂಟ್ಸ್ ಟು ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಆಫ್ ದ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಹಬ್, ಎವ್ರಿ ಒನ್ ಇಸ್ ಆಸ್ಕಿಂಗ್ ದ ಸೇಮ್ ಕ್ವೆಶ್ಚನ್: ವೆನ್ ವಿಲ್ ಬೆಂಗಳೂರು ಫೈನಲಿ ಗೆಟ್ ಫ್ರೀಡಮ್ ಫ್ರಮ್ ಬ್ಯಾಡ್ ರೋಡ್ಸ್? ದಿಸ್ is a city that drives Karnataka's economy. But on its industrial corridors, basic infrastructure continues to struggle. With Ritu Rajpurohit in Bengaluru for NDTV.
0: Meanwhile, the clash of the arch rivals India and Pakistan lived up to the hype. The Wagner Stadium in Amstelveen was packed with Indian supporters. India defeated Pakistan 5-3 to qualify for round 2 of the FIH Men's Hockey World Cup 2026. The arch rivals were eliminated. Once again, there was no handshake between the teams. Take a look.
12: India drew first blood. Captain Harmanpreet scored after the men in saffron got the first penalty corner of the day.
13: He's oh so prolific.
12: In the 11th minute, Abhishek made it 2-0 with a superb control of an aerial pass.
13: As across it goes, big deflection, Mandeep's in there.
12: In the second quarter, Shilanand earned a